வந்த மாயின் செய்தது ஏ செய்யது ஹக்கம் கதுமாயினின் அஷ்ஷவ்கு.